0: தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை
0: வானொலி.
1: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேன் திசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய முதல் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தேனிசை அரங்கம் ஆன் RM3 வானொலி. மணி சரியாக 7 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. இன்று உங்களுக்காக நம்முடைய நிகழ்ச்சியில் பக்தி பாடல் மற்றும் திரைப்பட மெல்லிசை பாடல்கள், சுவாரஸ்யமான செய்திகள் இவையெல்லாம் கொடுப்போம். முதலில் இன்று சனிக்கிழமை இல்லையா, திருமாலை போற்றும் ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு குரல் தருபவர் கத்ரோபோன் மொரீசியஸ் தமிழ் கூட்டிணைப்பைச் சேர்ந்த சிறுவர்கள். இந்த பாடலுக்கு குரல் தருபவர்கள்

தேவாதி தேவா என்னும் பாடலுக்கு குரல் தருபவர்கள் கத்ரோபோன் தமிழ் கூட்டிணைப்பை சேர்ந்தவர்கள். மேலும் இன்றைய இந்த இனிய காலை பொழுதை சுவாரஸ்யமான செய்திகள், பயனுள்ள தகவல்கள், திரைப்பட உலகின் புதிய செய்திகள் மற்றும் உங்கள் மனதை வருடும் இனிமையான திரைப்பட பாடல்களுடன் இணைந்து கொண்டாடுவோம். காலையின் புத்துணர்வோடும் தேனிசை போன்ற இனிய பாடல்களோடும் உங்கள் நாளை தொடங்குவோம். நீங்கள் கேட்பது உங்கள் அன்பான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி. முழுவதும் நம்மோடு இணைந்திருங்கள். இனிய இசையும் சுவாரஸ்யமான செய்திகளும் உங்கள் காலை நேரத்தை இன்னும் அழகாகட்டும்.

நம் இன்றைய வள்ளுவர் வாக்கு அதிகாரம் செய் நன்றி அறிதல். கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். அதாவது முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றான் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: The one inflict an injury great as murder, it will perish before the thought of one benefit formerly conferred. முன்பு நன்மை செய்தவரை பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும். அதனால்தான் நாங்கள் முடிந்த அளவில் நன்மை செய்ய வேண்டும், நாங்கள் அறம் செய்ய வேண்டும். இதோ அடுத்த பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, நேரம் வாழ்விலே, நேரமும் வாழ்விலே. இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா தேவி, அம்மா நீலம் மற்றும் அம்மா வனிதா, காங்காகோலிருந்த ஐயா சிவஞ்சலன் மற்றும் அம்மா மயன், உங்களுக்காக இந்த பாடலை நாங்கள் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு.

திரைப்பட செய்திகள். ஒரு காலத்தில் நம்ம எல்லோருடைய மனதிலும் தளபதியாக இடம் பிடித்த விஜய் இன்று திரையில் ஒரு நடிகராக மட்டுமில்லை, தமிழகத்தின் முதல் அமைச்சராகவும் ஒரு புதிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். அதனால் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண விஜய் படம் என்ற உணர்வை தாண்டி அவருடைய திரை பயணத்தின் ஒரு முக்கியமான இறுதி அத்தியாயமாகவே பார்க்க தோன்றுகிறது. தளபதியாக நம்மை மகிழ்வித்தவர் இன்று மக்களின் நாயகன் என்ற புதிய பாதையில். அப்படியானால் ஜனநாயகன் படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த காட்சி எது? விஜயின் நடிப்பா, ஆக்ஷனா, அல்லது அரசியல் வசனங்களா?

அன்பு மக்களே, ஒரு சிறிய நினைவூட்டல். நம்மை வளர்த்த பெற்றோர்களையும் பெரியவர்களையும் கவனிப்பது நம் கடமை மட்டுமல்ல, நம் அன்பை வெளிப்படுத்தும் அழகான வழியும் கூட. அவர்களுடன் கொஞ்சம் நேரம் பேசுங்கள், அவர்களின் தேவைகளை கேளுங்கள், அன்பாக அரவணையுங்கள். நம்மை பார்த்து கொண்ட கைகளுக்கு நாம் துணையாக இருப்போம். இந்த இனிய சிந்தனையுடன் ஒரு அழகான பாடலை கேட்போமா? இதோ பார்த்த ஞாபகம் என்னும் பாடல்.

மணி சரியாக 7:33 மணிச்சுலியாகிறது. இன்று சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. நேயர்களே, நீங்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் காதல், வீரம், இயற்கை, நட்பு, வாழ்க்கை என பல விஷயங்களை அழகாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அகம் என்பது காதலும் மன உணர்வுகளும், புறம் என்பது வீரம், புகழ், கொடை போன்ற வாழ்க்கை நிகழ்வுகளும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்தினைகளுடன் இயற்கையையும் மனித உணர்வுகளையும் இணைத்து பேசியது சங்கத்தமிழின் தனி சிறப்பு. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த வரிகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையோடு பேசுகின்றன. தமிழ் பழமையான மொழி மட்டுமல்ல, காலத்தை கடந்து வாழும் மொழி. இதோ இந்த இனிய எண்ணத்தோடு அடுத்த பாடலை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, நான் சங்க இலக்கியத்தை பற்றி பேசி இருந்தேன் இல்லையா? இதோ இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு. Did you know that Tamil literature has poems dating back more than 2000 years? Sangam poets beautifully wrote about love, courage, friendship, nature and everyday life. What makes it special is how they connected human emotions with nature, mountains, forests, farmland, the sea and even the desert. Thousands of years later, these poems still feel surprisingly modern. That's the beauty of Tamil, ancient in history, but timeless in emotion. இதோ அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை அம்மா புஷ்பா ரங்கசாமி, அம்மா பொன்னு தைலிமே, அம்மா விஜயலட்சுமி மாணிக்கம், அக்கா ராஜன்றி, அம்மா ஜெயா முன்சாமி, அம்மா தேவி நர்சிகாது, செவியனுக்காக பாடலை கேட்கின்றவர் அம்மாய் வினுதா யாவு அவர்கள். இதே பாடலை ரிவ்யா ஜாப்பா ஊரை சேர்ந்த அம்மா மனுன், சோமசேகரன், சோழன் செந்தாமரை, சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, அனைத்து அண்ணன்மார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் சகோதரிமார்களுக்கும் வசந்தா ரூபி நண்பர்களுக்கும் தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அழகன், அழகி அமெல்யா, எலா, குணால், செல்வி, அவிஷ் ஜவுரா மற்றும் அக்காவாதி குருசாமி, திலன் டிஜன், அனி ராஜேந்திரி, அனே நாதா, அனி ஜினி, அக்கா இந்திராணி, அனி பமிலா, மேலும் மூன்று சின்னம்மா சுந்தரம், தங்கச்சி சரோஜினி, பதன், அத்தை தேவானை, அனைத்து பழனி குடும்பம், மற்றும் கங்காது குடும்பம். பாடலை கேட்கின்றவர் பெஜ்தோபோவிலிருந்து அம்மா உமா கங்காது அவர்கள். இதோ அடுத்த பாடல்.

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. இன்று பிதோ ஊரைச் சேர்ந்த வெதி நல்லன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு சிசன் மிலை மெகலை மற்றும் பெச்சுபாலிலிருந்து வெங்கதலா பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்த குமரன், ஜெயராணி, ஜிசன், கிசன் மற்றும் அரசி அவர்களுக்காக வாழ்த்து இருக்கின்றார்கள். காஞ்சாபிலிருந்து யோகினி முத்துக்காப்பன் தமது பிறந்த நாளை முன்னித்து அம்மா ரீனா, மாமே ரூபன், பெரியம்மா ரூபினா மற்றும் முத்துக்காப்பன் படையாச்சி வீரப்பன் குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள். கொத்தோலிலிருந்து செவியன் முன்னிய தமது பிறந்த நாளை என்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா பூஜா, பதவிலன், அக்கா தர்ஷனா, தாத்தா தர்மா, பை ஜயா, தாத்தா சச்சு, பாட்டி ரஜம்பா, சுந்தரி வாதி, விம்லா, மெல்வினா, வினய், மிவான், கியானா, இனயா, விநாயகன், சிறுமை, இனியன், ஜுவனன், கலைவாணி, மெவின், அனைத்து வெங்கதலா பிள்ளை மற்றும் முன்னிய குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். ரிவ்யா திசாங்கியிலிருந்து மனிஷா ராகவன் தமது பிறந்த நாளை முன்னித்து மகன் தருவன், ஜிவேசன், கோஸ்வாமி, அனி சாந்தி, அனை ராஜன், அனைத்து ராகவன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. வக்வாலிலிருந்து ஐயா அன்பா சினான் தமது பிறந்த நாளை முன்னித்து மகன்மார்கள் அமலன், கண்ணன், கலைவாணி, இந்திரா, ஸ்வீத்தி, வசந்தா, நெறியன், தாரன், அக்கா தேவகி, தங்கை அம்பாள், அனைத்து சினன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். காஜியாபிலிருந்து அமைதி தட்சிணாமூர்த்தி தமது பிறந்த நாளை முனித்து மகன் நிதிலான், அத்தை அன்னரூபி, மாமே விஜயன் மற்றும் லிஸ்கல்யிலிருந்து மாமே ராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி, ஆதவன், புதேசன், அத்தை நாயகி, அமைதி அவர்களுக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். இதே பாடலை நாங்கள் சிறப்பாக பூமாலை கிரேஷ் புஷான் உங்களுக்காகவும் அளித்திருக்கின்றோம். யூனியன் பார்க்கிலிருந்து அடுத்த பாடலை தேசிகா மிது, மகன் கிஷந்தன், கிருஷ்ணா, அஷ்லே, நிலேஷ், உவன், ஸ்ரீயா, கிஷினி, ஆயுஷ், குழகன், அனவி, அனைத்து குடும்பத்தார்கள், லட்சுமி, கியான், மருதைமுத்து, வைத்திலிங்கம், வெங்கதா பிள்ளை மற்றும் பெச்சுபாலிலிருந்து சத்தியன் குடும்பம், முத்துசாமி குடும்பம், முனிசோமி குடும்பம் மற்றும் நம்முடைய RM3 வானொலி தொழில் அன்பர்களுக்காகவும் அம்மா ஜீவா குயந்தன் பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா ஜீவா. ஷமுனியிலிருந்து அம்மா யஜ்னா உபாது தமது பிறந்த நாளை முனித்து கணவன் அருளன், அத்தை நாயகி, மாமே தம்பி மற்றும் மகன் யுவான், மைத்துனன், வனிசன், யுவான், அம்மா வீமா, பனவின் தங்கை வீமா மற்றும் உபாது குடும்பம், சுவாமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. மேலும் நம்முடைய இன்றைய தேனிசேரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம்முடைய அடுத்த தமிழ் நிகழ்ச்சி மொரீசிசு வானொலி 2 11 மணிக்கு சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.